சா சரியாம சரியாம சரியாம ஓடிதா. ஹாடே ஹாடே கிண்ணறி ஜோடி தாளா கஞ்சரி மைசூர் தசரா.